உமாம் நமாமி ஹைமாவதி. ஹடிதாரி பண்டித் எம் வெங்கடேஷ் ஆச்சார். ரச்சனை ஜெயச்சாமராஜேந்திர வடியர். எம் வெங்கடேஷ் ஆச்சார் பிரசன்டிங். அ காம்போசிஷன் ஆஃப் ஜெயச்சாமராஜேந்திர வடியர். உமாம் நமாமி ஹைமவதி.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் மாலா சுவாமி அவர்கள் பாடுவார், பி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக கணநாதனே என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், ராகம் சாரங்கா ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: டாக்டர் மாலா சுவாமி அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். வி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்து ஸ்ரீ காமகோட்டி சாவேரி ராகம் ஆதி தாளத்தில் மைசூர் சதாசிவராவ் சாகித்யம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: டாக்டர் மாலா சுவாமி அவர்கள் பாடினார், வி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: யூ ஹாவ் ஜஸ்ட் என்ஜாய்ட் தியாகராஜ கிருதி சொகசு சூட தரமா என்ற கன்னட கவுள செட்டு ரூபக் தாள்.
1: மீது இந்தவரைக்கு சொகசு சூட தரமா கன்னட கோளராக ரூபக தாளம் தியாகராஜ சுவாமி வாரி கீர்த்தனம் விண்ணாரு.
0: நவு லிசன் டு என் நாராயண தீட்சிதார் கிருதி நாராயணாய நமோ மாதவாய என்றாக் மத்தியம்பராளி செட்டு கண்டச்சாப்பு தாள்.
1: இப்படி நாராயணாய நமோ மாதவாய மத்தியம வராளி ராகம் கண்டச்சாப்பு தாளம் நாராயண தீட்சிதார் கிருதி விண்டாரு.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி அங்கமாலி கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ தில்ருபா ரிசைட்டல் பை அங்கமாலி ஸ்ரீ கே ஜே ஜோஸ். He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mrudangam, and Coimbatore Shri V. Mohanram on the ghatam. Nigashil todakamaha Sarasiruha Nayane, Tyagarajar Kirtane, Ragam Amritavarshini, Adi Talam. The concert begins with St. Tyagaraja's composition Sarasiruha Nayane in Rag Amritavarshini set to Adi Tal.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு எந்நேரமும் இந்திய இசை
2: நிகழ்ச்சிகள். போது வி முத்துக்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
3: வி எல் குமார் அவர்கள் வயலின், பாபநாசுமார் குமார் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம்.
4: On Ragam 24/7 DTH, we bring you
5: Vocal Concert by V. Muthukumar, V. L. Kumar on Violin, Papanasam R. Kumar on Mridangam, and Pudukottai N. Ramachandran on Gadam. First, you can listen to Kattu Jesinavu in Ragam Atana, Thalam Adi, composed by Sri Thyagarajar.

0: அடுத்து மகா வைத்தியநாத சிவன் இயற்றிய ஸ்ரீ சங்கர குருவரம் நாகஸ்வராவளி ராகம் ரூபகத்தாளம்.
1: ஸ்ரீ சங்கர குருவரம் இன் ராகம் நாகஸ்வராவளி செட்டு ரூபகம் தாளம் கம்போஸ்ட் பை மகா வைத்தியநாத சிவன்.

0: சாகாவரம் என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் வரமுராகம் ஆதிதாளம்.
1: நெக்ஸ்ட் யூ கேன் லிசன் டு சாகாவரம் அருள்வாய் கம்போஸ்ட் பை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் செட் டு ஆதிதாளம் இன் ராகம் வரமு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை.
1: வி முத்துக்குமார் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். வி எல் குமார் அவர்கள் வயலின், பாபநாசுமார் குமார் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் அடுத்து நின்னே நம்மித்தினைய என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் ராகம் சிம்மேந்திர மத்தியமும் மிஸ்டர் சாப்பு தாளம்.
2: On ராகம் 24/7 DTH anytime Indian music you are listening to a
3: vocal concert by V Muthukumar, V L Kumar on violin, Papanasam R Kumar on mridangam and Pudukottai N Ramachandran on gadam. Next you can listen to Mysore Vasudevachar composition Ninne Nammithinayya in ragam Simmendra Madhyamam set to Mishra Chapu Thalam.

0: சந்ததம் வந்த என்று தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகள் ராகம் ஹிந்தோளம் சந்ததாளம்.
1: கன்க்ளூடிங் த வோக்கல் கான்சர்ட் முத்துக்குமார் சிங்ஸ் அருணகிரிநாதர் திருப்புகள் இன் சந்ததாளம் இன் ராகம் ஹிந்தோளம்.

0: ராகம் டிடிஹெச்சில் நேயர்கள் இதுவரை கேட்டது
1: வி முத்துக்குமார்
0: அவர்களின் பாட்டு,
1: வி எல் குமார் அவர்கள் வயலின், பாபநாசுமார் குமார் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம்.
2: இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
3: On Ragam 24/7 DTH, anytime Indian music, we brought you
4: Vocal Concert by V. Muthukumar, V. L. Kumar on violin, Papanasam R. Kumar on mridangam, and Pudukottai N. Ramachandran on gadam.
3: This program was a contribution by AIR Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி திருவாரூர் டிவி நமச்சிவாயம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவாரூர் ஸ்ரீ டிவி நமச்சிவாயம். ஹி இஸ் அகாம்பனிட் பை திருக்கோகர்ணம் ஸ்ரீ டி எஸ் உலகநாதன் ஆன் த வயலின் and Tanjavur Shri R. Ramamurthy on the Mridangam. Nigashiyil Mudalil, Tattva Mariya Tarama, Papanasam Sivan Padal, Reethi Gaula Ragam, Adi Thalam. The concert begins with Tattva Mariya Tarama, composed by Papanasam Sivan, in Rag Reethi Gaula, set to Adi Thal.

இனி பரிதாபமு, தியாகராஜர் கீர்த்தனை, மனோகரி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு பரிதாபமு, கம்போஸ்ட் பை சேன் தியாகராஜா, இன் ராக் மனோகரி, செட் டு ரூபக்தாள்.

இனி அபிமான பட்னம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம் பேகட ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு அபிமான, கம்போஸ்ட் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இன் ராக் பேகட செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் டிவி நமச்சிவாயம் அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோக்கர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவாரூர் ஸ்ரீ டிவி நமச்சிவாயம். He is accompanied by Thirukkokarnam Shri T.S. Ulaganathan on the violin and Thanjavur Shri R. Ramamurthy on the mridangam. Ini Parama Pavana Rama, Ramanathapuram Srinivas Aiyengar Sahityam, Purvi Kalyani Ragam, Adithalam. Listen now to Parama Pavana Rama, written by Ramanathapuram Srinivas Aiyengar, composed in Rag Purvi Kalyani, set to Adithal.

நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் டிவி நமச்சிவாயம் அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவாரூர் ஸ்ரீ டிவி நமச்சிவாயம். He was accompanied by Thirukkokarnam Shri T.S. Ulaganathan on the violin and Thanjavur Shri R. Ramamurthy on the mridangam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.